சுடுதுணு மயிரா தெரிதுங்க மயிரா காய் கெய்ரைரா மாத்தியா கோத்தேராக்கா கெய்ரா ரோத்தேக்கா கொத்தேக்கா ரோவா கொத்தேக்கா மருக்கே கொத்தேக்கா மருக்கே ஒத்தி போயிச்சுக்காவா காவரிங்க தாய்க்கிட்ட முன்னா கும்மயுரியானு கூட்டேரா கொயாரா தெத்தோமுக்காங்க.